அனுக்கு ஜனம் வீட்டீரன் பரமாயி, அனுக்கு ஜனம் வீட்டீரன் பரமாயி, கர்வாசன தேவே.